என்னிகின் உச்சாத் பலவல் புகி சனந்தரொல்வா இஷ்ட சாக்க சுன்போ புகியன் கிரதிலுக்ன் புகிகி முச்சுவயோகத் காத்காத் இலகின் யவ்கி பலவல் Tutu chuyegas asugichi hilapa Sastra toni